சோகன் பன் பரவான் என்பதை கருமிக்கவன் காட்சி பாய் நான் கர்மகாண்டே காண்டே பவுன பணி தர்சன் கேத்தே காணும்.